0: நம்பிக்கையின் முதல்வன்
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் வாயிலாக நாம் சந்திக்கின்றோம். தமிழர் விவகாரம் குறித்து ஆராய்ந்து பதிலளிப்பேன், தமிழ் தேசிய பேரவையினரிடம் தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவிப்பு என்றொரு தலைப்புச் செய்தியுடன் இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகை வெளியாகியுள்ளது. அதேபோன்று பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் எமக்கு கடமையுண்டு, மீனவர் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிப்பேன், இலங்கை தமிழகதிகளின் தேவைப்பாடுகள் பற்றி கவனம் செலுத்துவேன் என்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கின்றது. இதனிடையே சகல கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் வழங்குங்கள், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியிடம் தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் வலியுறுத்தல் என்றொரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவில் குறைபாடுகள், மீளாய்வுக்கு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தல் என்றொரு செய்தியும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீதித்துறை சுயாதீனத்தை சீரழிக்கிறது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு என்றொரு செய்தியும், ஆயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் பிரதிசபாநாயகர் ஹக்கீம் பங்கேற்பு என்றொரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியுள்ளன. இதனிடையே எமது பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர் என்பதால் ஈழத்தமிழருக்காக தமிழகத்தில் சர்வகட்சி மாநாட்டை கூட்டவும் தமிழக முதலமைச்சர் விஜயிடம் தமிழ் தேசிய பேரவை வலியுறுத்து என்றொரு தலைப்புச் செய்தியுடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியாகியுள்ளது. அதேபோன்று கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளியில் மக்களின் 38 ஏக்கர் காணியை அபகரிக்க ராணுவ முயற்சி என்றொரு செய்தியும், ராஜபக்சாக்களால் சலேக்கு ஆபத்து, அரசு தரப்பு எம்பி ஜெகத் மனுகர்ண தெரிவிப்பு என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்கச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை, கொழும்பு சட்டத்திறனைகள் சங்கம் கடிதம் என்றொரு செய்தியும், கைதான முன்னாள் கடற்படை தளபதி கருணா குடவுக்கு பிணை என்றொரு செய்தியும், ரக்கிதா உள்ளிட்ட மூவரும் மீண்டும் விளக்க மறியலில் என்றொரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியுள்ளன. அதேபோன்று 6ஆம் தேதி முதல் பஸ்களுக்கு 1,166 ரூபாய் வரை கட்டண உயர்வு என்றொரு செய்தியும், வவுனியா மேயரை பதவி நீக்கிய வர்த்தமானிக்கு இடைக்கால தடை என்றொரு செய்தியும் இன்றைய தினக்குரல்.
2: Спасибо вам за смелость, и то, что вы сейчас говорите, уже очень много значит. Ваша боль понятна. Когда тяжело болеет мама, горе и бессилие накладываются на старые переживания, как молчание, терпение, обман, и вдруг все это становится особенно острым. Давайте по порядку. Во-первых, обвинять отца не означает, что вы плохая дочь, и что вы перестали любить маму, и с вами что-то не так. Это значит, что внутри накопилось много разного – любовь и злость одновременно. Так бывает. Вам не нужно решать что-то прямо сейчас. Сейчас самое важное – это выдержать состояние, в котором вы оказались. Второе – вам страшно думать о будущем. Это тоже нормально. Фраза «Как я буду жить после того, как мама покинет этот мир» очень закономерна. В момент кризиса

சூப்பரான ஒரு பாட்டு கேட்டீங்க. தேவராட்டம் திரைப்படத்துக்காக நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில அலெக்ஸ் விஜயன்டனி, நிவாஸ் கே பிரசன்னா குழுவினர் பாடலாம் பாடினாங்க. நம்பர் ஒன் சக்தியில் கேட்டுக்கிட்டு வணக்கம் தாயகம் உங்களோட பேசிட்டு சௌக்கி நேரம் காலை 8:12. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு நாளா மழையா இருந்துச்சு எல்லா இடத்துலயுமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காலையில ஹாய் சொல்லி வந்திருக்குது எங்களுக்கு சூடு. அதனால இப்ப உங்களோட ஊர்களில் என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கு அப்படிங்கறதையும் எனக்கு சொல்லுங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்களில் மப்பும் மந்தாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில இடங்களில் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன வேலை இருந்தாலும் டக்குனு மலைக்கு முதல் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே, நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. பொண்டாட்டி பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க இது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுமி நேர காலத்தோடு போகணும். நிறைய பேர் உடுப்பு கழுவி அப்படி உடுப்பை கழுவுறதுக்காக வாளியில் போட்டு வச்சுருப்பீங்க, சில பேர் மெஷினில் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் போட்டுட்டு சில நேரங்களில் மறந்து போயிருந்திருப்பீங்க. அதனால் ஞாபகப்படுத்துகிறேன், இன்றைக்கு உடுப்பு கழுவுற நாள், மார்க்கெட்டுக்கு போகிற நாள். அது மாதிரி வராது, நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு உடுப்பை இப்போவே ஆன் பண்ணி வைக்கிற நாள். அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு பிளான் போட்டு செஞ்சுக்கோங்க. அந்த பிளான்ல சௌக்கியோட பேசுறதுக்கான ஒரு பிளானை வச்சுக்கோங்க 10 மணிக்குள்ள. சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன பண்ணணும், சரியான பதில் இல்லை உங்களோட பதில என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணணும். சக்தியோட வாட்ஸ்அப் இலக்கம் 0725 4 என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இலவசமா கிடைத்தாலும் வாங்க விரும்பாதது என்ன? இப்போ உங்களுக்கு வந்து இலவசமாக இந்த பொருளை தரப்போகிறாங்க அல்லது இந்த இதை தரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னத்தை சொல்லுவீங்க, அந்த பதில் என்ன அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 0725 4 சக்தியினுடைய வாட்ஸ்அப் இலக்கம். யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பதில் சொல்கிற ஒருத்தரை இந்த உலகமே கேட்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சக்தி எஃப்எம்ல நான் பேச வைக்க போகிறேன். அப்படி கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் கேட்ட பாட்டையும் நான் இப்போ வந்து தரப்போகிறேன். அந்த படம் தான் இந்த பாட்டு. மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் நோக்கி கோகு அவர்களினுடைய நண்பர் விராஜ் அவர்கள் இப்போ குடும்பத்தோட போயிட்டு இருக்காராம். அவருக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சார், தளபதி மாதிரி ஒரு ஃபீல்ல போறீங்க போல இருக்கு. சூப்பர். வித்யாசாகருடைய இசையில கில்லி திரைப்பட பாடல் கேட்டு ரசிப்போம். நீங்க கண்டிருக்கிறது நம்பர் ஒன் ஷெஃபியின் வணக்கம் தாயகம்.

0: உங்கள் இசை அனுபவத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்ட்டி ஸ்பீக்கர்கள் 2,799 ரூபாய் முதல் 1,500 ரூபாவை முற்பணமாக செலுத்தி இன்றே எடுத்துச் செல்லுங்கள். ஒரு வருட உத்தரவாதத்துடன் 12 மாதங்கள் செலுத்துங்கள். அபான்ஸ் காட்சியறைகள் மற்றும் பையபான்ஸில் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: இருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில் இன்றே உங்கள் அருகில் உள்ள கீழ்சிற்கு விரையுங்கள். கீழ்ஸ் புதியவை குறைந்த விலையில்.
2: எஃப்எம் என் நேரம் சூப்பர் ஹிட் பாடல்களோடு.

0: Shakti FM.
1: We play the hits.
0: Shakti FM. இணை அனுசரணை வருடங்களாக உங்களை காத்த HMB Assurance இப்போது HMB Life வாழ்விற்கு சிறகாய்